0: அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு, அதனால் நீ என்றும் மனிதனாயிரு. அதனால் நீ என்றும் மனிதனாயிரு.
1: மனிதநேய மனுஷத்துவம் அது உலக மக்கள்.